0: ஆதார கொன்றுவன் மறைக்கே அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க குரோட்டு வந்துருவோமலா எச்சா மறக்க பரவாயில்ல
1: Here's a like a version, Triple J.